என்னை மனதிர்மான சதுரு நீ தலந்தே தான் நியூட்டியாதியோ நியாசிராதி ஆசிரிய குருகிரிம் நிவாஜி ஆப் ஜி தாஜி ரிச் கிருத்தன் கிருதே ஹம் யாசம் பெட்டா ஜரு சதுரு சச்சே பாஷா ஜி மகாராஜ ਜਿਨ੍ਹਾਂ ਜਿਨ੍ਹਾਂ ਪਾਈ ਪਾਏ ਲੋ ਸਭ ਦੇ ਬੇਟਾ ਜਰੂਰ ਸਤਿਗੁਰ ਸੱਚੇ ਪਾਤਸ਼ਾਹ ਜੀ ਮਹਾਰਾਜ ਜੀ ਸਭਨਾ ਦੇ ਲਿਖ ਲਾਉਣੀ ਚੜ੍ਹਦੀ ਕਲਾ ਬਖਸ਼ਣੀ ਗੁਰੂ ਨਾਨਕ ਨਾਮ ਚੜ੍ਹਦੀ ਕਲਾ ਤੇਰੇ ਪਹਾਣੇ ਸਰਬਤਾ